சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பு இணையதள வானொலிகளில் முதன்மை வானொலியான சபரி வானொலி ஒளிபரப்பில் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பவர் கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். என்ன நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இதயராகம் நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல எண்ணம் எதுன்னு சொன்னா பிறரை வாழ்த்தக்கூடிய எண்ணம் தான். ஒருத்தங்களை நம்ம வாழ்த்துறது இல்ல மற்றவங்க கிட்ட வாழ்த்து வாங்குறது, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கும். ஒரு நல்ல சுபதினம் நடந்தாலோ இல்ல நல்ல நாட்கள் நடக்கும் பொழுதோ நம்ம சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க, சின்னவங்க பெரியவங்க காலில் வேணும்னு ஆசை பெறுவாங்க. வாழ்த்து வாங்குறது ஒரு பெரிய விஷயம். அதே போல பெரியவங்களுக்கு வாழ்த்து கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கிட்ட ஒருத்தங்க பேராங்கிறதுனால அவங்களை நம்ம வாழ்த்துறதுல வாழ்த்துறதுக்கான தகுதி நமக்கு இருக்கா அப்படிங்கறத உண்மை. ஒரு மனசுலயும் நம்ம மனசார மற்றவங்களை வாழ்த்தும் போது நிச்சயமா அந்த வாழ்த்துக்கு நிகரே கிடையாது. அந்த வகையில இன்னைக்கு வந்து பிறரை வாழ்த்தக்கூடிய ஒரு பாடல்கள், நிலம் வாழ, அதாவது மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாடக்கூடிய ஒரு விதமான வாழ்த்து பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்காங்க அவங்க. சென்னை அம்பத்தூரை சேர்ந்த அகில ஸ்ரீதர் சகோதரி அவங்க. இந்த இதயராகம் நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க அனைத்து பாடல்களுமே சென்னையில இருந்து நம்ம சகோதரி அகில ஸ்ரீதர் அவங்களோட பாடல்கள் தான். சிறப்பான பாடல்களை அவங்க நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்களை உங்களுக்கு இன்னைக்கு வழங்க போறதுதான் நானு. எனக்கு உறுதுணையா இருக்கிறது நம்ம முதன்மை அறிவிப்பாளர் நம்ம அனுஷ்ய சகோதரி அவங்க தான். அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சி வழங்க முடியல, அவங்களுடைய உடல்ல இன்னும் சரியான அளவுல சீராகல, அதனால நான் இன்னைக்கு வழங்குறேன். இப்போ நம்ம முதல் பாடலை கேட்க போறோம். முதல் பாடல் என்ன படம்னா ஒரு தாய் மக்கள். இந்த படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா முத்துராமன் ஆகியோர்கள் நடித்த ஒரு திரைப்படம். மிக சிறப்பான ஒரு திரைப்படம். 70 காலகட்டங்கள்ல மக்கள் திலகத்தோட அருமையான படங்கள்ல இதுவும் இல்ல. இந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாடல், இந்த படம் சொன்னாலே இந்த படத்துல வேறு சில பாடல்கள் தான் ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட பாடல். கண்ணன் என் காதலன், பாடினால் ஒரு பாட்டு போன்ற பாடல்கள் இருக்கும். அந்த வகையில இந்த பாடல் கொஞ்சம் மரிதான பாடல். இந்த பாடலை நம்ம கேட்க போறோம். பாடலை பாடி இருக்கிறவங்க TMS சுசீலா. பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம், சரிங்களா?

நேயர்களே, கேட்ட அந்த அருமையான பாடல் ஒரு தாய் மக்கள் திரைப்படத்தில் டி எஸ் சவுந்தரராஜன் நடித்த சுசிலா பாடிய பாடல். சிறப்பான ஒரு அரிதான பாடல். நம்ம நிகழ்ச்சியோட இப்ப சேர்ந்திருக்கிறவங்க கோவையில இருந்து பத்மா சகோதரி அவங்களும் அப்புறம் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நம்ம விஜயகுமார் சகோதரியும் சேர்ந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம அகில ஸ்ரீதர் சகோதரி அவங்களோட பாடல்கள் தான் இப்ப இளையராஜனுக்கு தெரிஞ்சிருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம். எங்க மாமா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். மிக சிறப்பான ஒரு பாடல். இந்த பாட்டுல வந்து ஒரு வரி வரும், எல்லோரும் நிலம் வாழ நான் வாழ்த்துவேன், நான் வாழ யார் பாடுவார்னு. ரொம்ப அற்புதமா இருக்கும். நாம வந்து நமக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கும், ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும், ஆனா பிறரை வந்து எப்பவுமே வாழ்த்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த வைப்ரேஷன் இன்னொருத்தங்களை வாழ்த்தும் போதுதான் நிச்சயமா நம்ம தானாவே வாழ ஆரம்பிச்சிருவோம். மற்றவங்களை வாழ்த்தினா பாருங்க, நமக்கு நல்லது தானாவே நடக்கும். நாம ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம்னா நமக்கு நல்லது வேற எங்கிருந்தோ கிடைக்கும். நாம நல்லது செஞ்சவங்க தான் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை, நமக்கு வேற இடத்துல இருந்து நல்லது கிடைக்கும். சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை இப்ப கேட்கலாம். எங்க மாமா திரைப்படத்துல டிஎம்எஸ் பாடின பாடல்.

அழகான பாடல் எங்கம்மா மாத்திரை படத்தில் டி எம் எஸ் பாடிய பாடல். நேரம் 3:13 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இதய ராகம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் பார்க்கலாம் வாழ்த்துக்கள். வாழ்த்தும் உள்ளம் மிக சிறப்பான உள்ளம் என்று நான் கூறினேன் அல்லவா? அதாவது நம்ம வந்து எப்ப பார்த்தாலுமே நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சுப்போம், என்னடா அது ஏன் இப்படி பிரச்சனைகளா நமக்கு ஒரு ஒரு சூழ்நிலைகள்ல நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு யோசிப்போம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாழ்த்து வாங்குறதுக்கே ஒரு தகுதி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. சின்னவங்க வந்து நம்ம தேவிப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும், நம்ம வந்து இப்படி நினைப்போம், எதுக்கு நான் எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் பண்ணிதான் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து சின்னவங்க வந்து கேட்கும்போது நம்ம மறுக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச வார்த்தைகள், நம்மளுடைய நாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுத்து அவங்களை நல்ல முறையில அவங்களை வாழ வைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாக்கு, அதாவது வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நாக்கிலிருந்து என்னைக்குமே ஒரு கடுமையான வார்த்தைகள் வரக்கூடாது. அப்போ ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கான தகுதியை நம்ம பெறுவோம், நம்மளும் வாழ்த்துறதுக்கான தகுதியை பெறுவோம், நம்ம கிட்ட வாழ்த்து வாங்குறதுக்கான தகுதி அவங்களுக்கும் இருக்கணும். இதுதான் வாழ்த்து படக்கூடியவங்களுக்கும் வாழ்த்துறவங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு வேறுபாடான ஒரு விஷயம். இப்ப நம்ம அடுத்து ஒரு பாடலை கேட்கலாம். சூப்பரான ஒரு பாட்டு, நாணியன் பிறண்டேங்கிறதம் டிஎம்எஸ் அவங்க பாடின ஒரு பாட்டு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு சங்கர் கணேஷ் 2-3 படங்களுக்கு இசையமைத்திருக்காரு. அதுல ஒரு பட பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை இப்ப கேட்கலாமா? டிஎம்எஸ் பாடிய நான் ஏன் பிறந்தேன் திரைப்பட பாடல்.

பாடல் நான் என்பது திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். நிகழ்ச்சியோடு இப்பொழுது தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி சபதி அவர்களும் கரு ரகுபதி அவர்களும் வந்திருக்கிற இணைந்திருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த பாடல்களை தொகுத்து நமக்காக வழங்கியிருக்கிற அகிலா ஸ்ரீதர், அவங்க அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர், அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களையும் நம்ம வந்து வாழ்த்திக்கலாம். இப்ப நம்ம வந்து கேட்ட பாடல் லாங்கியின் பிறந்தையில் திரைப்படத்தில் இழப்பிச்ச பாடல். இப்ப இதே மாதிரி நம்ம அடுத்து ஒரு பாடல் பார்க்க போறோம், மறுபடியும் திரைப்படம். நான் மறுபடியும் சொன்ன உடனே உங்களுக்கு அந்த பாட்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். ஒருத்தரை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னா இந்த பாடல் இல்லாம இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பாடல் திரைப்படம், ரொம்ப அருமையான திரைப்படம். பாலு மகேந்திரா அவர்களோட இயக்கத்துல வந்த ஒரு திரைப்படம். இளையராஜா அவர்கள் சிறப்பான முறையில இசையமைச்சிருப்பாரு. சிபிசாரை பத்தி சொல்லவே வேண்டாம், மிக அற்புதமா பாடக்கூடிய ஒருவர். திரைப்படத்துல அரவிந்த் சாமியும் சிறப்பான முறையில நடிச்சிருப்பாரு. இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம். மறுபடியும் திரைப்படத்தில் எஸ்பிபி சார் பாடல நிலம் வாழ என்ற துவங்கும் ஒரு அற்புதமான பாடல். பாடலுக்கு இஷ்ட நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களின்.

6:26 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில் இதய ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த அம்பத்தூர் ஸ்ரீதர் சகோதரி அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் சகோதரி அவர்களின் பாடல்கள்

இந்த படத்தை எடுத்து பார்க்கும். படத்துல ஒவ்வொரு வசனங்களும் இன்னைக்கும் பிரபலம். இந்த படத்துல இருக்கிற ஒரு வசனத்தை சாதாரணமா நம்ம சொல்லணும்னு சொன்னா உடனே சொல்லிடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான வசனம். சிவாஜி கணேசன் பத்திரி மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்ச மற்ற குலச்சித்திர நடிகர்கள் கூட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கேரக்டர், தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருப்பாங்க. கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய நாவல் தான் பின்ன திரைப்படமா வந்தது. இந்த திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல் சிறப்பான பாடல். இந்த பாடலையே அவங்க வந்து காயமடைந்திருந்த சிவாஜி கணேசன் சந்தோஷ் சுந்தரம் அவரை வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பாடல், பி சுசிநாமா பாடின ஒரு பாடல். இந்த பாட்டை நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாம் கேட்கலாம்.

எனவே இவர்களை கேட்டு அந்த அழகான அற்புதமான பாடல் தில்லானா மோகனம் திரைப்படத்தில் இருந்த பாடல், சிறந்த ஒரு பாடல். இப்பொழுது அடுத்த நாம் பாடலை பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விதி சகோதரி மற்றும் தேன்மொழி சகோதரி மற்றும் கோவை பத்மா சகோதரி, கரூர் ரகுபதி சகோதரர் ஆகியோர்களோடு நமது இந்த பாடல்களை தொகுத்து இந்த அழகான பாடல்களை அற்புதமான முறையில் நமக்கு வழங்கிய அனுப்பிய சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் சகோதரி ஆகியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். ஒரு திரைப்படம், இப்பொழுது எல்லாம் பல விதமான திரைப்படங்கள் எடுக்கிறார்கள். நாம் பார்க்காமலே காதல் வருகிறது, பேசாமலே காதல் வருகிறது, எப்படி எல்லாமோ வித்தியாசமான படங்கள் எடுக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு திரைப்படம் தான் காதல் கோட்டை. இந்த திரைப்படம் மிக சிறப்பான ஒரு திரைப்படம். அஜித் குமார் அவர்கள் சிறந்த முறையில் நடித்திருக்கும் ஒரு படம். அஜித் குமார் அவர்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். அவருடைய படங்கள்ல வந்து அவருடைய டாப் 10 படங்கள் எடுத்தீங்கன்னா அதுல காதல் கோட்டை திரைப்படங்களுக்கு நிச்சயமா அதுல ஒரு முதலிடம் கிடைக்கும். சிறப்பான ஒரு திரைப்படம், சுகலட்சுமி அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய காட்சிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது ஒவ்வொரு நேரமும் அவங்களை பார்க்கணும்னு இவர் நினைக்கும் போது முடியாது. அது மாதிரி அந்த கூடிய சந்தர்ப்பங்கள் பல நேரங்கள்ல நிகழ்ந்தாலும் கூட நடக்காது. காதல்ங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துதான் வரணும்னு கிடையாது அப்படிங்கறத சிறப்பான முறையில எடுத்து காட்டியிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர் அகஸ்தியன் அவர்கள். இந்த படத்துல இருந்து ஒரு பாடல் எஸ்பிபி சாரும் அனுராதா ஸ்ரீராம் மேலமும் பாடிப்பாங்க. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாம்.

அந்த பாடல் காதற்கோட்டை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் அதுராதன் ஸ்ரீராம் ஆகியவர்கள் இணைந்து பாடிய பாடல். நேரம் இப்பொழுது 3:40 நிமிடம். நேர்கள் கேட்டுக் கொண்டிருந்தது இணையராக நிகழ்ச்சி சபரி இணையதள பண்பலை ஒலிபரப்பில். உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பவர் கோவையிலிருந்து எஸ் ஹரீஷ். இப்பொழுது நமது நிகழ்ச்சியோடு நமது நிலைய இயக்குனர் கீதநேசன் சார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்து நமது நிகழ்ச்சியில் இடம்பெற உள்ள பாடல் காவிய தலைவி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல். காவிய தலைவி திரைப்படத்தை பார்த்தால் இந்த திரைப்படம் கே பாலச்சந்திரன் அவர்கள் எடுத்த ஒரு திரைப்படம். நடிகை சௌகார் ஜானகி அவர்களின் சொந்த திரைப்படமாகும் இது. இந்த படத்துல வந்து ஒரு கிளைமாக்ஸ், அதாவது கிளைமாக்ஸ்ல வந்து சௌகார் ஜானகி தன்னுடைய கணவரையே சுற்றுவாங்க. அதாவது எம் ஆர் வாசு அவர்கள் சௌகார் ஜானகியால இறந்துருவாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி கிளைமாக்ஸ் வச்சா அது ஓடுமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சௌகார் ஜானகி ரொம்ப யோசிச்சாங்களாம். ஆனா அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலசுந்தர் சார் வந்து இல்ல இருக்கட்டும், இந்த கிளைமாக்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரா. அதனாலயே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அந்த படத்துல வந்து நல்லாவே நடிச்சிருப்பாங்க சௌகார் ஜானகி. இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க. ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன் போகிற போன்றவர்கள் நடிச்சிருந்தா கூட சௌகார் ஜானகி அவங்க அந்த திரைப்படத்துல அவங்களுடைய நடிப்புக்கு வந்து கே ஜி சார் வந்து எப்பவுமே சரி. அவருடைய பாமா விஜயம் திரைப்படம் துவங்கி தில்லுமுள்ளு வரைக்கும் சௌகார் ஜானகி அவங்க கிட்ட எவ்வளவு நடிப்பு இருக்குங்கிறத வந்து பாலசுந்தர் ரொம்ப முழுமையா அவங்க கொண்டு வந்திருப்பாரு. அதுல சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த காவிய தலைவிங்கிற படம். அந்த படத்துல சுசீலா அம்மா பாடின பாட்டை இப்ப நம்ம அடுத்த படம் கேட்கலாம்.

கேட்டதற்கான பாடல் காவிய தலைவி திரைப்படத்தில் சில பாடிய பாடல். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட ஆரணி பிரகாஷ் அவர்களும் இணைந்திருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இப்ப யார் யார் இணைந்திருக்காங்கன்னு நம்ம நேர்கள் பேரவை ஒருத்தரவு பார்க்கலாமா? தென்காசி மாவட்டம் சோழச்சேரியை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள், தேன்மொழி சகோதரி அவர்கள் மற்றும் கோவையை சேர்ந்த பத்மா சகோதரி அவர்கள், கரூர் ரகுபதி ஆரணி பிரகாஷ் மற்றும் நம்ம நிலைய இயக்குனர் கீதநேசன் சார் மற்றும் இந்த பாடல்களை நமக்காக வழங்கியிருக்கிற நம்ம சென்னை அம்பத்தூர் அகிலா சேகர் சகோதரி ஆகியோர்கள் இணைஞ்சிருக்காங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சி என்னோட உறுதுணையா இருந்து இந்த பாடல்களை எடுத்து கொடுத்து சிறப்பான முறையில இப்போ உறுதுணையா இருக்கிற நம்ம அறிவிப்பாளர் ராமாவரம் மனுஷர் சகோதரிக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நாம கேட்க இருக்கிற பாடல் கன்னத்தில் முத்தமிட்டாய்ங்கிற ஒரு திரைப்படம். இந்த படம் மணிரத்னம் அவர்களுடைய படம், சிறப்பான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல வந்து ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் சிறந்த முறையில அமைதியான முறையில பழைய பாடல்களுக்கு இசையமைச்சிருப்பாரு. குறிப்பா பி ஜெயச்சந்திரன் பாடின ஒரு பாடல். ஜெயச்சந்திரன் சார் அவர்கள் வந்து 1970 காலகட்டங்கள்ல மடிப்பயில் திரைப்படம் மூலமா தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதிலிருந்து ஏறக்குறைய 40-50 வருடங்கள் சிறப்பான முறையில அவர் ஒரு முறை கூட டப்பா முத்து பாடல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு துள்ளிசை பாட்டு ரொம்ப குறைவு. அவருடைய அனைத்து பாடல்களுமே ரொம்ப இனிமையா இருக்கும். அதுல இந்த பாடல் பாருங்க, கேளுங்க, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அப்படியே அழகா கேட்கலாம். வைரமுத்து ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. இப்போ இந்த பாடலை நம்ம கேட்கலாம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா.

பாடல் கன்னத்தில் முத்தமிட்டாய் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய ஒரு பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல். வைரமுத்து அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு தேசிய விருதை கூட பெற்றுக் கொடுத்த திரைப்படம் என்று கூறலாம். அந்த வகையில் மிக சிறந்த ஒரு திரைப்பட பாடலை கேட்டோம். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் மலைப்பாண்டியார் திரைப்படத்தில் டி எஸ் சௌந்தரராஜன் டி சுத்திலா பாடிய பாடல். இப்பொழுது பலருக்கும் குறைந்திருப்பது தன்னம்பிக்கைதான். அதை முதலிலேயே இந்த பாடலின் ஆரம்ப வரிகளே நமக்கு சொல்லும். இந்த வரிகளை கேட்டு நிச்சயமாக நமக்குள் ஒரு புத்துணர்வு ஏற்படும். பாட நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், மிக அற்புதமான வரிகள். சிறந்த கவிஞர்கள், சிறந்த இசையமைப்பாளர்கள், சிறந்த பாடகர்கள். 1960 காலகட்டம் ஒரு பொன்னான காலம் என்று கூறலாம். அந்த வகையில் வந்த ஒரு திரைப்படம் மலைப்பாண்டியார் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், தேவிகா நடித்த ஒரு திரைப்பட பாடல் வாழ நினைத்தால் வாழலாம். பாடலை இப்பொழுது கேட்கலாம் நேரலின்.

கேட்டு வந்த அழகான பாடல் பலிபாண்டியா திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த திரைப்படம் ரொம்ப அழகா இருக்கும். சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாங்க, எம் ஆர் ராதா கூட இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு. ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம். எனக்கு சரியா தெரியல, சிவாஜி கணேசன் மூன்று வேடங்கள்ல கூட அந்த பத்து பத்துவார் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு செல்லலாம். இந்த பாட்டு வந்து என்னுயிர் நீதானே அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல வந்து கிருஷ்ணராஜ் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடலோட ஆரம்ப கவிதையே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜனவரி நிலவே சுகம் தானா, ஜனகனின் மகளே நிலத்தானு ரொம்ப அற்புதமா இருக்கும் பாடல். எனக்கு இந்த பாட்டுல பிடிச்ச விஷயம் சுஜாதா பாடுற அந்த லைன், அதாவது பொய் சொன்னாருங்கிறத வந்து அவங்க எவ்வளவு அழகா ஒவ்வொரு முறையும் அதை அவங்க உச்சரிக்கும் போதும் நமக்கு நம்ம மனசு எங்கேயோ கொண்டு போகும். நிஜமாவே ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். நான் இந்த பாட்டை ரொம்ப திரும்ப திரும்பி கேட்கறதுக்கு காரணமே சுஜாதா அவங்களுடைய அந்த உச்சரிப்பும் அந்த சொல்லக்கூடிய அந்த அழகுதான். சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம இதயத்தினாக தொகுப்பு கொடுத்துட்டு இப்போ நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிற அகிலா சகோதரி அவர்களுக்கு ஒரு தடவை வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இப்ப இந்த பாடலை கேட்கலாம்.

பாடல் என்னுயிர் நீதானே திரைப்படத்தில் கிருஷ்ணா சுஜாதா பாடிய பாடல். இந்த பாடலை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுஜாதா இவ்வளவு அழகா அந்த உச்சரிப்ப செய்யறாங்க அப்படின்னு. நேரம் இப்பொழுது 4:06 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில் இதயராக நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கான பாடல்களை தொகுத்து அனுப்பியிருப்பவர் சென்னையைச் சேர்ந்த அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் சகோதரி அவர்கள். சிறந்த பாடல்களை நமக்காக வழங்கியிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்த பாடலை கேட்கலாம். நெஞ்சில் ஒரு ராகம்ங்கிற திரைப்படத்துல வாடி ஜெயராம் அவங்க பாடின ஒரு பாடல். சிறப்பான முறையில வாழ்த்துக்களை கூறக்கூடிய சிறந்த முறையில நம்ம நிலம் வாழ அப்படிங்கிற ஒரு சொற்களை கொண்டு ஒரு பாடல் தொகுப்பா நமக்கு அனுப்பியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப சிறந்த பாடல்கள். அதுல இப்ப லாஸ்டா முடிஞ்ச ஒரு பாடல், சற்று புதிய பாடல்னா இது கொஞ்சம் அரிதான பாடல். இந்த பாடல், இந்த பாடலை கேட்கலாம்.

0: அந்த அழகான பாடல் எஞ்சின் ஒரு ராகம் திரைப்படத்தில் வாடிஜெயராம் பாடிய பாடல் இப்பொழுது நிகழ்ச்சியோட தூத்துக்குடி கவிதா அவர்களும் இணைச்சிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில அற்புதமான வாழ்த்து வாழ்த்தக்கூடிய ஒரு பாடல்களை தொகுத்திருக்கு நமக்காக வழங்கினாங்க நம்ம சென்னையைச் சேர்ந்த அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் சகோதரி. சிறப்பான ஒரு பாடல், அவரோட இப்ப நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். ஹலோ, வணக்கக்கா.
1: வணக்கம் ராகேஷ், ரொம்ப அழகா தொகுத்து வழங்குறீங்க. நீங்களும் அனுசுயா சகோதரியும் ரொம்ப அவங்களோட உடல் நலக்குறவையும் பாராட்டாம அதுக்கு நடுவுல வந்து இது பாடல்கள் எல்லாம் தொகுத்து வழங்கினது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் படிக்கிட்ட அத்தனை தகவல் சொன்னங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நிச்சயமாக்கா, ரொம்ப அழகான பாடல்கள், சிறப்பான பாடல்களை கொடுத்துருந்தீங்க.
1: சிறப்பான பாடல்களுக்கு உங்களுடைய தொகுப்புரை தான் ரொம்ப சிறப்பா சேர்த்துதுன்னு சொல்லலாம். அதுதான் பாடல்கள் வந்து சிறப்பா இருக்கலாம், ஆனா அதுக்கான முன்னுரையும் அழகா கொடுக்கணும் இல்ல, அந்த வகையில உங்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு.
0: நிச்சயமாக்கா, இப்ப உங்களுடைய ஒரு பாடல் இருக்கு, ஒரு பக்தி பாடல், அந்த பாடலோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சரியா?
1: ரொம்பப்பா ரொம்ப சந்தோஷம்.
0: இப்போ நம்ம அகிலா ஸ்ரீதர் சகோதரி பேசினாங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நம்ம முதல்ல இருந்து இணைஞ்சிருக்கிற நம்ம நேயர்கள் தென்காசி மாவட்டம் சோழசிரி விஜயகுமார் மற்றும் தேன்மொழி முருகன் சகோதரிகள் மற்றும் கோவை பத்மா சகோதரி, கரூர் ரகுபதி, ஆரணி பிரகாஷ் சகோதரர் மற்றும் நிலைய இயக்குனர் கீதனேசன் சார் அவர்கள், கோவில்பட்டியிலிருந்து கவிதா சகோதரி ஆகியோர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிலையத்துல நம்ம இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு உறுதுணையா இருந்த கீதனேசன் சாருக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளர் அதாவது பாடல்களை எடுத்து கொடுத்து நமக்காக வழங்கின நம்ம அனுஷ்யா சகோதரிக்கும் நன்றியை தெரிவிச்சு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை, அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியோட இறுதி பாடல் ராகபந்தங்கள்ங்கிற ஒரு திரைப்படத்துல ஏசா சார் பாடின ஒரு அற்புதமான பாடல், இந்த பாடலும் அகிலா சகோதரி அவர்களுடைய பாடல் தான். நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக சிறப்பான ஒரு பாடலோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இதயராகம் நிகழ்ச்சிக்கு பதிவு போட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றியை கூறி, பாடல்களை சிறப்பாக எடுத்துக் கொடுத்த அகிலா சகோதரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு, இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுபவர் கோவையிலிருந்து ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் பாடல்களை என் உடல்நலனை கருதி என் அறுவை சகோதரர் கோவை ராஜேஷ் அவர்கள் பாடல்களை தொகுத்து வழங்கினார். அவர்களுக்கு மற்ற வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. நன்றி, வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.